0: ගීත සමගින් නොබෙන් සමුගිනෙනවා. ලබන සෞන්දත් හරියටම රෑටට අපි එනවා ඔබ වස්වාගෙන. එතෙක් ප්‍රාර්ථනා කරන්නම් ජයග්‍රහී සතියක්. ආයිබවන් වාසනාවන්.
1: The World at Night on your local station. On your local station, Plenty Valley FM. On your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night. The World at Night on your local station, Plenty Valley FM.
2: வணக்கம் நேர்களே, இது வானமதம் தமிழ் ஒலிபரப்பு. இன்றைய ஒலிபரப்பிலே உங்கள் அறிவிப்பாளராக இணைந்திருப்பது வில்லியம் ராஜேந்திரம். நமது நிகழ்ச்சிகளை இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: இரண்டில் H5N1 பறவை காய்ச்சல் காரணமாக ஒரு சிறிய பென்குயின் உயிரிழந்துள்ளது. பிலிப் ஐலேண்டில் உள்ள சிறிய பென்குயின்கள் கூட்டத்தில் H5N1 வைரஸ் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும். பிலிப் ஐலேண்டில் பென்குயின் பேரணி உலக பிரசித்தி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கின வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.
1: பன்மத பாடல் வரிசையில் நாங்கள் முதலாவதாக எடுத்து வர இருக்கும் பாடல் இந்து மத பாடல் ஒன்று.

வானமுத அன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் ஆசையை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஆசைகள்தான் வினைகளுக்கு காரணமாகின்றன என்று கௌதம புத்தர் கூறியிருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா சமய தத்துவங்களும் இந்த உண்மையை வலியுறுத்தி கூறுகின்றன. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்த கருத்தை அனுபவ ரீதியில் செந்தமிழ் பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். விஞ்ஞான வளர்ச்சியால் வாழ்க்கை முறையில் பல வசதிகள் பெருகியிருக்கின்றன. மனிதன் இருந்த இடத்திலே இருந்து உலகில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக புது புது மின்னணு கருவிகளெல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றன. நாட்கணக்கில் சிந்தனை செய்து கண்டுபிடிக்கும் கருத்துக்களை நொடிப்பொழுதில் கணனி பொறிகள் செய்துவிடுகின்றன. 100 விஷயங்களை பற்றி ஒரே சமயத்தில் கேள்வி கேட்டு அவற்றை உள்வாங்கி அதே முறையில் பதில் அளிப்பவர்களை நாங்கள் சதாவதானி என்று அழைக்கின்றோம். மனித மனத்தின் வியத்தகு ஆற்றலை இவர்கள் பழக்கப்படுத்தி சிறப்பு பெற்றிருக்கின்றனர். ஆனால் மனிதன் கண்டுபிடித்த கணனி பொறிகள் மேலும் விரைவாக ஆயிரக்கணக்கான விஷயங்களை கிரகித்து தேவையான போது விவரத்தை கொடுக்கின்றன என்பதுதான் இன்றைய நிலை. இவையெல்லாம் தொடர்ந்த மனித ஆராய்ச்சிகளின் விளைவால் ஏற்பட்டிருக்கின்றன. புற உலக வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்ட அளவுக்கு மனித சமுதாயம் அக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொண்டதா என்றால் அது பற்றி நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோமல்லவா? விஞ்ஞானம் என்றால் மேலான அறிவு, மெய்ஞானம் என்றால் உண்மையான அறிவு. மனித வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் அவசியம்தான். ஆனால் மேலான அறிவு ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்றுவிடும். அந்த அறிவு எங்கு நிற்கின்றதோ அந்த இடத்தில் உண்மையான அறிவு செயல்படத் தொடங்குகின்றது. அதைத்தான் எங்கள் சமயம் மெய்ஞானம் என்று அழைக்கின்றது. அந்த உண்மையான அறிவைத்தான் சமயங்களும் சமய பெரியார்களும் அவர்களால் அருளப்பட்ட நூல்களும் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றன. இந்த உலகின் எந்த பகுதியை எடுத்து நோக்கினாலும் அங்கெல்லாம் சமாதானத்தை காண்பது மிக மிக அரிதாகவே காணப்படுகிறது. ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக அந்த ஆசை அதிகாரத்தால் வந்திருக்கலாம், பதவியை நோக்கியிருக்கலாம், அந்தஸ்தை நோக்கியிருக்கலாம். இதனால் ஏற்பட்ட இந்த ஆசை காரணமாக உலகத்தில் அமைதியின்மை இல்லாமலே போகின்றது. இப்பொழுது இந்த உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்னும் நோய் கூட ஒரு பேராசையின் விளைவால் உந்தப்பட்டு வந்தது என்றுதான் பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதிலே அடிப்படையாக பொருளாதார ஆசை, அதிகார ஆசை, ஆட்சி அதிகாரம் மேலோங்க வேண்டுமென்ற ஆசை பொதிந்து கிடப்பதாக பல பெரியவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். எப்படியும் வாழலாம் என்று நினைக்கின்ற நாடுகள், எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம் என்று எண்ணுகின்ற அரசாட்சிகளெல்லாம் உலகத்திலே பேராசை மயப்பட்டு நிற்கின்ற காரணத்தால்தான் இன்று உலகமே பேர் அவலத்தில் சிக்குண்டு சிதறுண்டு கிடக்கின்றது என்பதை எல்லோரும் நாங்கள் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாகும். ஆசை தேவைதான். ஆசையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். அந்த ஈசனை தொழுகின்ற பொழுது கூட ஆசை என்பதை வைத்திருக்க கூடாது, அன்புதான் வைத்திருக்க வேண்டும். எனவே ஆசையை விட உயர்ந்தது எது என்றால் அன்புதான். இந்த ஆசையினால் உலகம்
அமைதி இல்லாமல் இருக்கின்றது. இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எவ்வளவு அருமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் இல்லாமல் தொலைக்கின்ற ஒரு வழிக்கு இந்த உலகத்தை இட்டு செல்லுகிறது என்றால் அது மனித மனத்தில் எழுந்த ஆசைதான். எனவே ஆசையை குறைத்து அளவோடு வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்வு ஆனந்தமாக அமையும். ஆனந்தமாக வாழ வேண்டுமேயானால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆசையை குறைப்போம். என்ன யோசிக்கிறீர்களா? ஆசையை குறைத்தால் எப்படி வாழலாம் என்று? ஆசையை குறைத்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். ஆசையை குறைப்போமா? அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெயராம சர்மா.

பணக்கார அப்பா கதையும் காணமும் மூலக்கதை தினத்தந்தி கதை ஆசிரியர் ஜோதிலதா கிருஷா வானொலி தயாரிப்பு சரண்யா மனோஜ்குமார்

பரபரப்பில் இருந்தாள் சுகந்தி. வாழ்க்கையில் இப்படியோர் இக்கட்டு ஏற்பட்டு குழப்பத்தில் ஆழ்த்தி நிலை குலைய வைக்கும் என்று அவள் கனவில் கூட நினைக்கவில்லை. பல்வேறு சலுகைகளையும் கல்வி அறிவையும் அவள் கேட்காமலேயே அப்பா சாந்தலிங்கம் அளித்த போதிலும் அந்த விஷயத்தில் தன் விருப்பத்துக்கு ஒருபோதும் செவிசாய்க்க மாட்டார் என்பது தெரியும். அப்பாவிடம் சுருக்கெழுத்தாளனாய் பணிபுரியும் பிரபுவை காதலிக்கிறாள் சுகந்தி. இந்த விஷயம் தெரிந்தால் கட்டியை எடுத்து அடிக்க முற்படாவிட்டாலும் அவளின் எண்ணத்தை அப்பா ஏற்க மாட்டார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அப்போது சுகந்திக்கு 10 வயது. 45 வயதில் மனைவியை இழந்தார் சாந்தலிங்கம். வேறு குழந்தைகள் இல்லை. உறவினர்களும் அவரின் நிலையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்த சில நண்பர்களும் மறுமணத்திற்கு வற்புறுத்தினர். என் ஒரே குறிக்கோள் மகள் சுகந்தி கண்கலங்காமல் வாழ வேண்டும்.

மறுமணம் அதற்கு தடையாக இருக்கக்கூடும். எனவே அந்த பேச்சே இனி வேண்டாம் என்று துளியும் வளைந்து கொடுக்காமல் திட்டவட்டமாக அறிவித்தார். அப்பா அப்பா என்று அவளும் உயிராகத்தான் இருந்தாள். எனினும் பணக்கார இளைஞன் ஒருவன் தான் மாப்பிள்ளையாக வர வேண்டும் என்று அப்பா ஆசைப்படுவார் என்பதற்காக காதலை துறக்க அவள் தயாரில்லை. இருவரும் வாழ்வோம், ஒரு நகை கூட எடுத்து வரக்கூடாது என்பது காதலன் பிரபுவின் கண்டிப்பான நிபந்தனை. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், இது என் வாழ்க்கை பிரச்சனை என நினைத்து கொண்டாள். வீட்டிலிருந்து புறப்படுகையில் இந்த புலம்பல்களை எல்லாம் ஒரு கடிதமாய் எழுதி அப்பாவுக்கு வைக்கலாம் என்ற எண்ணம் மனதில் எழ உடனே அதை கைவிட்டாள். பின் மெதுவாக எழுதி அனுப்புவதுதான் சரியாக இருக்கும் என்று தோன்றியது. அன்று மாலை அதிசயமாய் சீக்கிரம் வீடு திரும்பினார் சாந்தலிங்கம். சுகந்தி வீட்டில் இல்லை. படிப்பை முடித்து வீட்டில் இருந்ததால் ஒருவேளை தோழி யாரையாவது சந்திக்க போயிருப்பாள் என நினைத்து கொண்டார். வேலையாளனை அழைத்து சுகந்தி வெளியே போயிருக்காளா என்று விசாரித்தார். ஆமாங்க ஐயா, அம்மா வாரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு போச்சு. எங்க போயிருக்கான்னு தெரியுமா? ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொன்னாங்க. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன், என்னைய முறைச்சு பார்த்தாங்க. கையில ஒரு பெரிய பை வச்சிருந்தாங்க, அது பத்தி விசாரிச்சதுக்கு யாத்திரை போறேன்னு சொல்லி சிரிச்சாங்க. அப்பால ஏதோ டிராமாவில் நடிக்கிற ஃப்ரெண்டுக்காக தன்னோட ட்ரெஸ்ஸுங்களை எல்லாம் கொடுக்க போறதா சொன்னாங்க. எப்ப திரும்புவேன்னு சொன்னாளா? இல்லைங்க ஐயா, காரை எடுத்துக்கிட்டு போகல, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போறதா சொன்னாங்க. ஏன்னு கேட்டியா? கேட்டனுங்க, காரை எடுத்துக்கிட்டு போனா டிரைவர் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கும்படி இருக்கும். அந்த ஆளு காலாகாலத்துல வீட்டுக்கு போக வேணாமா? அவர் நமக்கு என்ன கொத்தடிமையான்னு கேட்டாங்க, சிரித்தார் சாந்தலிங்கம். சரி நீ போ. ஐயா, உங்களாண்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்றான். சொல்லு, தயங்கி தயங்கி பேசுறத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல தோணுதே என்றார். ஐயாவோட இஷ்டனோ பிரபு தம்பியும் சுகந்தி அம்மாவும் பழகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் பீச்சில் வச்சு நாலஞ்சு தாப்போ பார்த்தேங்க ஐயா. எத்தனை நாளா இது உனக்கு தெரியும்? ஒரு ரெண்டு மாசமா தாங்க ஐயா. இதையே என்கிட்ட அப்பவே சொல்லல? தலையை தாழ்த்தி கொண்டான் வேலையாள். குற்ற உணர்வில் அவன் முகம் வெளியது.

கன்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு விடுப்பு எடுத்திருந்தான் பிரபு. அவன் விடுப்பு எடுத்திருந்ததையும் பெரிய பையுடன் சுகந்தி வெளியே புறப்பட்டு போயிருப்பதையும் முடிச்சு போட்டு பார்த்து நிலை குலைந்து போனார் சாந்தலிங்கம். உடனே இந்தியன் டிடெக்டிவ் ஏஜென்சி எனும் துப்பறியும் நிறுவன உரிமையாளரை தொடர்பு கொண்டார். பங்களாவை வந்தடைந்தார் துப்பறியும் வல்லுநர் துளசிங்கம். சார், உங்க ஆபீஸுக்கு போய் பிரபுவோட மேஜை இழுப்பறைய கொடையணும். அவனையும் அறியாம ஏதாச்சும் தகவலை விட்டிருப்பான். உங்க பொண்ணோட புகைப்படம் ஒண்ணு வேணும். சுகந்தியின் புகைப்படம் ஒன்றை துளசிங்கத்திடம் கொடுத்தார். பின் இருவரும் அலுவலகத்திற்கு காரில் பறந்தனர். பெட்டியிலிருந்து எடுத்த நுனி வளைந்த ஓர் இரும்பு கம்பியால் இரண்டே நொடிகளுக்குள் பிரபுவின் மேஜை இழுப்பறையை திறந்தார் துளசிங்கம். அவனுடைய சுருக்கெழுத்து நோட்டு புத்தகத்தை புரட்டினார். அதன் அட்டையில் அவன் கிருக்கியிருந்த ஒரு தொலைபேசி எண் அவர் கவனத்தை ஈர்த்தது. சில நிமிடங்களிலேயே அது தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சியின் எண் என தெரிந்து உடனே தொடர்பு கொண்டார். நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு உங்க டிராவல்ஸ் ஏஜென்சியில பிரபுனி யாராச்சும் கார் புக் பண்ணியிருக்காங்களா? ஓ, அப்படியா? எந்த ஊருக்கு? திருச்சிக்கா? டாக்ஸி டிரைவர் கிட்ட மொபைல் போன் இருக்குல்ல, அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம இப்ப எந்த இடத்துல வண்டி ஓடிட்டு இருக்குன்னு லேண்ட்மார்க் கேட்டு உடனே தகவல் சொல்லுங்க. என்னோட மொபைல் நம்பரை குறிச்சுக்கோங்க என்றார் துளசிங்கம். மூன்று நிமிடங்களில் கார் ஓடிக்கொண்டிருந்த இடம் தெரிந்து விட்டது. தலையில் முண்டாசு கட்டி கருப்பு கண்ணாடியை மாட்டியபடி பின் இருக்கையில் அமர்ந்தார் சாந்தலிங்கம். கண்ணாடி ஜன்னல்களை ஏற்றி கொண்டனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த காரை எளிதில் கண்டுபிடித்து மடக்கிவிட்டார் துளசிங்கம். ஏற்கனவே பேசி வைத்தபடி துளசிங்கத்தின் காரிலிருந்து இறங்கி வேறு கார் பிடித்து வீடு நோக்கி பயணமானார் சாந்தலிங்கம். இத பாருமா, துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்த நான் உங்க அப்பா கொடுத்த புகாரின்படி உங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். உங்க அப்பா மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு. நீங்க மேஜரா இருக்கலாம், இருந்தாலும் எந்த தகராறும் பண்ணாம ரெண்டு பேரும் என் வண்டியில ஏறுங்க, இல்லாட்டி அசிங்கமா போயிடும் என்றார் துளசிங்கம். சுகந்தியை காட்டிலும் நான் உலர்ந்து அதிக அச்சத்தில் இருந்தான் பிரபு. வேர்த்து கொட்டி தட்டில் நினைந்து மார்போடு ஒட்டிக்கொண்டது. இருவரும் மறுப்பு சொல்லாமல் துளசிங்கத்தின் காரில் ஏறிக்கொண்டனர். சாந்தலிங்கத்தின் பங்களா வாயிலில் நின்றது கார். போங்க உள்ள, உங்க ரெண்டு பேரோடையும் பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காரு உங்க அப்பா என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது வெளியே வந்து விட்டார் சாந்தலிங்கம். ரொம்ப நன்றி துளசிங்கம், நாளை சந்திக்கிறேன் என்று அவருக்கு விடை கொடுத்த பின் பிரபுவை ஒரு பார்வை பார்த்தார். அவன் முகம் துவண்டது. சுகந்தியின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ரெண்டு பேரும் என் அறைக்கு போங்க. கதவை சாத்தினார் சாந்தலிங்கம். உட்காருங்க. இருவரும் தலை கவிழ்ந்து நின்றனர். அட, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இருவரும் உட்கார்ந்த பின் முகத்தை பொத்தி அழத்துவங்கினார் சாந்தலிங்கம். இப்படி ஒன்றை சற்றும் எதிர்பாராத இருவரும் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சுகந்தி எழுந்து சாந்தலிங்கத்தின் அருகே சென்று, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, முழுக்க முழுக்க தப்பு என் மேலதான்ப்பா. பிரபு இதுக்கு லேசுல ஒத்துக்கவே இல்லை, நானும் அவரை கட்டாயப்படுத்தினேன் என்றாள். கண்களை துடைத்து கொண்ட சாந்தலிங்கம், நான் என்ன தப்புமா செஞ்சேன்? பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம்னா மனசை விட்டு அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அஞ்சு நெடுங்கும்படியாம உன்னை நான் வளர்த்தேன். இவ்வளவு பெரிய விஷயத்துல உன்னை கண்கலங்க விடுவேன்னு உன் அப்பாவை பத்தி தப்பா இழப்பு இல்லாமா? எதுக்கு இப்படி செஞ்ச? எதனால உன்னோட எண்ணத்தை என்கிட்ட சொல்லாம ஓடி போக முடிவு பண்ணின? சொல்லுமா என மீண்டும் கண்ணீர் விட்டான்.

பிரபு ஏழு குடும்பத்தை சேர்ந்தவன்றதால எப்பவுமே லட்சம் கோடின்னு தொழில் பண்ற நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு. அதனாலதான்ப்பா இப்படி ஒரு முடிவை எடுத்தோம் என்றாள் சுகந்தி. எல்லா பணக்கார அப்பனுங்களும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் இல்லம்மா. இதயம் உள்ளவங்களும் பணத்தை விடவும் தம் பெத்த குழந்தைகளோட மகிழ்ச்சி தான் பெருசுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்கம்மா. அந்த சிலர்ல உன் அப்பாவும் ஒருத்தரா இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை உனக்கு வரலையாம்மா. இவ்வளவு நாள் உங்க மகளா இருந்தும் உங்க மனசை புரிஞ்சுக்கல, என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்றாள் சுகந்தி. தப்பெல்லாம் என் மேலதாம்மா. இப்ப பாரு தொழில் தொழில்னு நீ சொன்ன மாதிரி லட்சம் கோடின்னு பணத்தை பத்தியே பினாத்தல்ல இருக்கிற என்னை பத்தி நீ வேற எப்படிமா கணிக்க முடியும்? பெத்த தாயும் சரி தகப்பனும் சரி குழந்தைகளோட நிறையவே பேசணுமா, தங்களோட கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணுமா. குழந்தைகளும் சரி பெத்தவங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டா இது மாதிரி தவறான கணிப்புக்கு இடம் இருக்காது, தப்பான முடிவுக்கும் வரமாட்டாங்க.

ஆமா அப்பா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டதாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மன்னிச்சுக்குங்கப்பா. சரி, உன் விருப்பப்படியே ஒரு நல்ல நாள்ல நாலு பேர் அறிய பத்திரிக்கை அடிச்சு பெரிய கல்யாண மண்டபத்துல பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க. என் ஆசையோட உங்க கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். பிரபு கண்ணை தொடச்சுக்க என்றார். இருவரும் திகைத்தனர். கதவில் திறந்து வேலையாளிடம் மூன்று கோப்பைகளில் எலுமிச்சை சாறு எடுத்து வர பணித்தார் சாந்தலிங்கம். நடந்ததை ஓரளவுக்கு ஊகித்து துள்ளலுடன் சமையல் கட்டு ஓடினான் வேலையாள். 25 ஆண்டுகளுக்கு முன் தான் விரும்பிய பெண்ணின் தந்தை ஏழை என்பதற்காக தன்னை நிராகரித்ததோடு அடித்து போடவும் சதி செய்தார். ஆனால் அது பற்றி தன் தோழியிடம் சொல்லி அனுப்பினாள் காதலி. இதனால்தான் ஊரை விட்டே ஓட நேர்ந்ததையும் ஒரு வீம்போடு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு பொருளிட்டு பணக்காரனானதையும் அசை போட்டார் சாந்தலிங்கம். நான் அட்பட்ட காதல் தோல்விக்கு என் மகள் ஆளாகப் போவதில்லை என்று மகிழ்ச்சி அடைந்தார் சாந்தலிங்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டது பணக்கார அப்பா கதையும் காணமும் மூலக்கதை தமிழ் தந்தி பத்திரிகை கதை ஆசிரியர் ஜோதிலதா கிருஷா வானொலி அமைப்பு சரண்யா மனோஜ்குமார்

0: அடுத்ததாக ஹிஷாம் அவர்கள் வழங்கும் ஒரு ஆலோசனையை கேட்போமா?
1: பதட்டம், ஆங்ஸைட்டி இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருமாறி இருக்கிறது. யாரோ என்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஏதோ நடக்க போகிறது என்று காரணமே இல்லாமல் பயந்து கொண்டிருப்போம். சாதாரணமாக எல்லோரும் கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த பதட்டம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு இனம் புரியாத ஒரு பாரம், என்னவென்று சொல்ல தெரியாத ஒரு சோர்வு, அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது திடீர்னு இதயம் வேகமாக துடிக்கும், தூங்க போனால் மூளையில் ஓயாமல் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும், அர்த்தமே இல்லாமல். நண்பர்களே, இது உங்களுடைய பலவீனம் அல்ல, இது உங்களுடைய மூளை உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தவறான எச்சரிக்கை மணி என்று சொல்லலாம். இதை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் தான் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கு விடை உங்களுடைய உடம்பிலேயே இருக்கிறது. அந்த விடைதான் வேகஸ் என்கிற நரம்பு. இந்த வேகஸ் நரம்பு என்றால் என்ன? இது உங்களுடைய மூளையிலிருந்து இதயம் வரை செல்லக்கூடிய ஒரு நீண்ட நரம்பு. அதனுடைய வேலை என்ன? நீங்கள் பதட்டப்படும் போது உங்கள் உடலுக்கு இப்போது ஆபத்து இல்லை, நீ பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாய் என்று சிக்னல் கொடுப்பது. பலருக்கு இந்த நரம்பை எப்படி செயற்படுத்துவது என்று தெரியவில்லை. இதோ பதட்டத்தை தணிக்கக்கூடிய 4 எளிய ஆனால் அற்புதமான வழிமுறைகளை இந்த வீடியோ பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அடுத்த சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேளுங்கள். முதலாவது, மூச்சுதான் எல்லாவற்றுக்குமே மருந்து. 4 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுங்கள், 6 வினாடிகள் மெதுவாக வெளியே விடுங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. உள்ளே இழுக்கும் மூச்சை விட வெளியே விடக்கூடிய மூச்சு தான் மிக முக்கியம். ஏன் தெரியுமா? நீங்கள் மெதுவாக நீண்ட நேரம் மூச்சை வெளியே விடும்போது உங்களுடைய உடம்பு இப்போது எந்த ஆபத்தும் இல்லை என்று நினைக்க தொடங்குகிறது. அதனால்தான் 4 செகண்ட்கள் மூச்சை முதலில் உள்ளே இழுங்கள், அதற்கு பிறகு 6 செகண்ட்கள் நிதானமாக வெளியேற்றுங்கள். அதனால்தான் இதய துடிப்பு மெதுவாக குறையும். பல மருத்துவர்கள் பதட்டத்தை குறைப்பதற்கு பேசிக்காக அடிப்படையில் இதைத்தான் பரிந்துரைக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், முகம் கழுவ செல்லுங்கள். குளிர்ந்த தண்ணீரை உங்களுடைய முகத்தில் தெளித்து விடுங்கள். நம்முடைய முகத்தில் இருக்கும் சில நரம்புகள் குளிர்ந்த நீரை உணரும் போது உடல் ஒரு பாதுகாப்பு எதிர்வினை, ஒரு டிஃபென்சிவ் ரிஃப்ளெக்ஸை ஆரம்பிக்கிறது. அதனால் இதய துடிப்பு சற்று மெதுவாகி மூளை அமைதியடையும். அதனால்தான் முகம் கழுவிய பிறகு சற்று நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லி சில நேரங்களில் நாம் உணர்வதுண்டு. அந்த உணர்வு உங்களுக்கு கூட வந்திருக்கலாம். அடுத்து மூன்றாவது விஷயம், ஒரு மெல்லிய பாடலை முணுமுணுக்கலாம். அல்லது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு சிறிய பிரார்த்தனையோ அல்லது திக்ரையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ அமைதியாக சொல்லுங்கள். இப்படி மெதுவாக ஒரே தாளத்தில் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது உங்களுடைய மூச்சை இயல்பாக மெதுவாக்கவும் மனதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவதற்கும் உதவும். சில ஆய்வுகள் இது போன்ற அமைதியான ஒலிப்பயிற்சிகள் உடலின் அமைதியான எதிர்வினையை ஊக்குவிக்க கூடும் என்று கூறுகின்றன. இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஆனால் பலருக்கும் பதட்டம் அதிகரிக்கும் நேரத்தில் மனதை அமைதிப்படுத்த உதவக்கூடிய ஒரு எளிய வழியாக இருக்கலாம். அடுத்து நான்காவது விஷயம், 5-4-3-2-1 என்கிற விதி. பதட்டம் வரும்போது உங்களுடைய மூளை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி கற்பனை செய்ய தொடங்கும். உங்களுடைய மூளை ஒரு திரைப்பட இயக்குநரை போல மாறிவிடும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நடக்காத விஷயங்களை எல்லாம் நடந்துவிட்டது போல உங்களுடைய மனதில் ஓடவிடும். வேலை போய்விட்டால் என்ன நடக்கும், அவர்கள் என்னை பற்றி தவறாக நினைத்தால், நான் தோற்று விட்டால் என்று சொல்லி கற்பனை காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த டெக்னிக் உங்களுடைய கவனத்தை மீண்டும் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவதற்கு உதவும். உங்கள் கண்ணால் 5 பொருட்களை பாருங்கள். அடுத்து 4 பொருட்களை தொட்டு பாருங்கள். ஒரு ரிமோட்டை தொட்டு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸை பாருங்கள், ஒரு போனை கையில் எடுத்து பாருங்கள். இப்படி 4 பொருட்களை தொட்டு பாருங்கள். 3 சத்தங்களை கூர்ந்து அவதானமாக கேளுங்கள். உங்களுடைய சூழலில் கேட்கக்கூடிய குருவி சத்தங்கள், பக்கத்து வீட்டில் ஒலிக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம், இப்படி 3 சத்தங்களை கேளுங்கள். இப்படி செய்யும் போது உங்களுடைய கவனம் பயமுறுத்தக்கூடிய எண்ணங்களிலிருந்து விலகி மீண்டும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்காலத்துக்கு திரும்ப தொடங்கும். 2 விஷயங்களை நுகர்ந்து பாருங்கள், அதனுடைய மனத்தை நுகர தொடங்குங்கள். அதுபோல ஒரு விஷயத்தை ரசித்து சுவைத்து பாருங்கள். அதனால் பலருக்கும் பதட்டத்தினுடைய தீவிரம் மெதுவாக குறைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படும். சரி, அதுதான் 5-4-3-2-1 என்கிற ரூட். 2012 உலகத்தினுடைய மிகவும் செல்வாக்கு மிக்க பெண்மணிகளில் ஒருவரான ஓப்ரா வின்ஃப்ரே கூட ஒரு நரம்பு தளர்ச்சியினுடைய விளிம்பை எட்டியதாக ஒரு நேர்காணல் ஒன்றிலே பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் சொல்லுகிறார், ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடல் மரத்து போனது போல இருந்தது. நான் மீண்டும் அமைதிக்கு திரும்பவில்லை என்றால் பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கிவிடுவேன் என்று அப்போது புரிந்தது. நான் வேகத்தை குறைக்க வேண்டும், என்னை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். அதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஓய்வுக்கும் மன அமைதிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார். இந்த கதையில் முக்கியமான விஷயம் ஓப்ரா வின்ஃப்ரே அல்ல, உலகத்தினுடைய மிக வெற்றிகரமான மனிதர்களுக்கு கூட உடல் ஒரு நாள் போதும் என்று எச்சரிக்கை கொடுக்கலாம், ஒரு சிக்னல் கொடுக்கலாம். அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்காமல் வாழ்க்கையின் வேகத்தை குறைத்து உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடுக்க தொடங்கினால் மீண்டு வர முடியும் என்பதைத்தான் ஓப்ராவினுடைய அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. ஜேம்ஸ் கிளியர் தன்னுடைய அட்டோமிக் ஹேபிட்ஸ் என்கிற புத்தகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். அடிக்கடி நம்முடைய பதிவுகளில் நாம் அதை பகிர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மெதுவான மூச்சு பயிற்சி, நீங்கள் செய்யக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு சின்ன பயிற்சி, நாளைய தினம் உங்களுடைய மன அமைதிக்கான முதல் படியாக இருக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் இந்த நான்கு வழிகளில் ஒன்றை முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. மூச்சு திணறல், மார்பு வலி, மயக்கம், கையில் அல்லது தாடையில் வலி போன்ற அறிகுறிகள் முதன்முறையாகவோ அல்லது கடுமையாகவோ ஏற்பட்டால் அதை வெறும் ஆங்ஸைட்டி, பதட்டம் என்று முடிவு செய்யாமல் உடனடியாக ஒரு மருத்துவ உதவியை பெறுவது எப்போதுமே சிறந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.
0: செய்தியின் பின்னணியில் தொகுத்து வழங்குகின்றார் கொர்னேலியஸ். வணக்கம் நேயர்களே, செய்தியின் பின்னணியிலே வளமை போல நம்முடன் இணைகின்றார் நமது அறிவிப்பாளர் கொர்னேலியஸ் அவர்கள். வணக்கம் கொர்னேலியஸ்.
2: வணக்கம் வில்லியம். வணக்கம் நேயர்களே.
0: ஆம், நாங்கள் இலங்கை சம்பந்தமாக பல காலமாக உரையாடவில்லை. அது சம்பந்தமாக பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. முக்கியமாக இந்த ஈஸ்டர் சண்டே தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் பல வருடங்களாக ஒரு சர்ச்சைக்குரிய முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தன. தற்பொழுது அதற்கான சில விசாரணை முடிவுகள் வெளிவந்துள்ளன. முக்கியமாக அது சம்பந்தமாக இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதும் அந்த செய்தியிலே முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக ஆராயலாம் என்றிருக்கின்றேன், சொல்லுங்களேன்.
2: உண்மைதான், இலங்கை வரலாற்றிலே 2009 இந்த உள்நாட்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்பு 2019 இலங்கை மட்டுமல்ல உலகம் முழுவதையுமே பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கின அந்த ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்றது. இது வந்து 2019 ஏப்ரல் மாதம் 21 ஈஸ்டர் ஞாயிறு அன்று கத்தோலிக்கர் கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதருடைய உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே நடைபெற்றது. 3 முக்கிய தேவாலயங்களிலும் மற்றது 3 ஹோட்டல்ஸ் வழிய உல்லாச விடுதிகளிலும் இந்த தாக்குதல் நடந்தது. இதில் 279 பேர் மரணமடைந்தார்கள், 500 பேர் காயமடைந்தார்கள். இந்த மரணம் அடைந்தவர்களிலே 45 வெளிநாட்டவர்கள். அதனால் தான் இது பெரிய ஒரு பாதிப்பை, ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்தது. இப்பொழுது படிப்படியாக இது சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. முக்கியமாக இதற்கு இந்த அரசாங்கத்துக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் சில வழக்குகளை நடத்தினாலும் கூட அவர்கள் அவ்வளவு முழுமனதாக, ஒரு 100% முழுமனதாக இதை நடத்தாதபடியால் அது வந்து ஒரு பெரியான ஒரு ஸ்லோ கோச்சில் தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தங்களது தேர்தல் இதிலே வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். கட்டாயம் இந்த இஷ்ட பூமியிலே ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி அந்த வழியிலே சில வழக்குகள் நடைபெற்று இப்பொழுது 2 வழக்குகள், முக்கியமான வழக்குகள் முடிவடைந்து விட்டன. அதிலே அண்மையிலே 2 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முதலாவது வந்து பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர என்பவர், அவருக்கு 66 வயசு. மற்றது வந்து 76 வயதுடைய ஹேமஸ் ரிஃபெர்னாண்டோ, இவர் வந்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர். ஸோ இவர்கள் இருவருக்கும் தான் இப்பொழுது மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. 3 நீதிபதிகள் அடங்கிய ஹைகோர்ட்டுக்கு முன்னால் விசாரிக்கப்பட்டு 2 நீதிபதிகள் மரண தண்டனை என்றும், மற்றவர் ஒருவர் வந்து கடைசி வரை அந்த சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்று தான் திரண்டார்களாகவே அது ஏகமனதாக வந்தில்லை ரெண்டில் ஒன்று நீதிபதிகள் அதை வழங்கியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக என்ன குற்றம் என்று சொன்னால் 2019 ஏப்ரல் மாதம் 14 இந்தியாவில் இருந்த உளவுத்துறை இவர்களுக்கு இப்படியொரு தற்கொலை தாக்குதல் ஒன்று இலங்கையிலே நடைபெற இருக்கின்றது என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் தங்களது கடமையை தவறி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனமாக இருந்துவிட்டார்கள். இவர்கள் தங்களது அதிகாரிகள் பொழுது பிரதிமா போலீஸ் அதிகாரி மற்றது பாதுகாப்பு செயலர் என்று சொன்னால் இந்த காலங்களிலே இலங்கையிலே பாதுகாப்பு மினிஸ்டர் வந்து பிரசிடன்ட் தானே, அப்பொழுது மைத்ரிபால சிறுநாயக்க பிரசிடன்ட் இருந்தார், அவர்களுக்கு அறிவித்தார்கள் தெரியவில்லை. ஆனால் இவர் முழுமையாக தங்களது கடமைகளை தவறிவிட்டார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு தான் வளர்ந்து கடந்த பல வருடங்களாக நடைபெற்றது. முன்பு கோத்தபாய இருக்கும் பொழுதும் சரி, ரணில் நடக்கும் பொழுதும் சரி, இந்த விசாரணைகள் நடந்தது. ஆனால் வலுசுலோகா நடந்து 2022 இவர்கள் இருவரும் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டவர்கள். ஆனால் திரும்பவும் இந்த அரசாங்கம் வந்த பின்பு திரும்பவும் இவர்கள் இந்த வழக்கை ஆரம்பித்து கடந்த சில வருடங்களாக அதற்கு சில நேரங்கள் ஒதுக்கி, இதுக்கென்று சில ஒரு முக்கியமான ஒரு இடமும் ஒதுக்கி அவர்கள் அந்த வழக்கை நடாத்தி இப்பொழுது அவர்கள் இருவரும் குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முதலேயே ஒரு சிவில் வழக்கு ஒன்று நடந்தது. அந்த சிவில் வழக்கிலே இவர்கள் இருவரும் இறந்தவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் 125 மில்லியன் ரூபாய்கள் நஷ்டகீடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பும் இவர்களுக்கு எதிராகத்தான் இருந்தது. அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இவர்கள் இருவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: அதற்கு அவர்கள் ஏதாவது அப்பீல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா?
2: ஓம் இருக்கின்றது. அவர்கள் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யலாம், அதற்கான ஆயத்தங்கள் நடப்பதாக அறிகின்றோம். அதே வேளையிலே இப்பொழுது அவர்கள் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேரும் இலங்கையிலேயே பெரிய அதிகாரம் படைத்தவர்களே. கன்சென்ட் ரூம்ல இருந்து கொண்டு கீழே இருப்பவர்களுக்கு ஓடமண்ணி செய்யக்கூடிய வலிமை படைத்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் அங்கு சிறைக்கு போகின்ற பொழுது சாரண கதிகள் போல் வாசலுக்கு போகின்ற பொழுது உங்களை கொண்டு போன உடனே அங்கு முன்னுக்கு ஒரு கார்ட் ஆஃபீஸ் இருக்கின்றது.

0: ஆனால் இப்பொழுது இரண்டு பேரும் அமைதியடைந்து விட்டார்கள் என்று சொல்லியும் அவர்களோடு இன்னும் மூவராக்கும் அவர்களது செல்லில் இருப்பதாகவும் அவர்களுடன் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவருடைய நிலைமையை பாருங்கள். இப்பொழுது எப்படி ஒரு அதிகாரத்தில் இருந்தவர்கள் இன்றைய சூழ்நிலைக்கு மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு அப்பீல் செய்வதற்கான ஒரு இடம் ஒன்று இருக்கின்றது. என்ன நடக்குது என்று புரிஞ்சு பார்க்கலாமா?
1: ஆனால் இந்த தாக்குதலுக்கு பின்புறத்தில் இருந்தவர்கள் யார் என்ற அந்த ஆராய்வு விசாரணை எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றது? அதாவது இவர்கள் அந்த இந்திய உளவுத்துறையினுடைய தகவல்களை வடிவாக பார்க்கவில்லை என்றுதான் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையாகவே இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது என்ன மர்மமாகத்தான் இருக்கின்றதா?
0: ஓ, உண்மைதான். இப்ப இவர்களுக்கு இப்ப இது தெரிஞ்சாலும் கூட இன்னொரு வழக்கு இப்ப போன 13 முடிஞ்சிருக்கிறது. அதுல 24 பேருக்கு எதிரான வழக்கு அது. அதுல முக்கியமாக நவ்வர் மகுலி என்று சொல்லி அவர் அந்த முக்கியமான ஆள். அந்த வழக்கு இப்ப முடிஞ்சிருக்கின்ற 5 ஆண்டுகளாக நடந்தது. இவர்கள்தான் அந்த ஈஸ்டர் அட்டாக் முக்கிய குற்றவாளி குண்டுதாரி என்று சகரார் என்று சொல்லப்படுகின்றது. அவர்தான் இவர் எல்லாரையும் மோகனைஸ் பண்ணதாக ஒரு செய்தி ஒன்று உண்டு. அது சம்பந்தமாக தான் வழக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த 24 பேர்ல ஒருவர் வந்து அரசு சாட்சியாக மாறி பல தகவல்களை கொடுத்திருக்கிறார். இவர்கள் எங்கெங்கு சந்தித்தார்கள், எங்கு பயிற்சி பெற்றார்கள், எங்கு கூட்டம் நடத்தினார்கள், யார் யார் பெரியவர்களை சந்தித்தார்கள். இப்பொழுது பெரியவர்கள் சொன்னால் இப்பொழுது வருகிற செய்திகள் இதுல இதற்கு பின்னாலே பிள்ளையான இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே பிள்ளையானை அவர்கள் சந்தித்ததாகவும் இந்த இவர் கூறியிருக்கின்றார். அதே மாதிரி பிள்ளையானோட சந்திச்சதுன்னா கட்டாயம் இது இப்ப கோத்தபாயாக்கு முக்கியமாக தெரியும் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அது சம்பந்தமாக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த சஹாரானின் குழுவை சேர்ந்த அவரும் அந்த ஒரு பயிற்சி பெற்றவர் அவரும் அவரும் சாட்சியம் கூறினபடியால் இந்த 24 பேருக்கு எதிரான வழக்கு இப்பொழுது முடிவடைந்திருக்கின்றன. இது தீர்ப்பு வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கு அந்த முக்கியமான விஷயங்கள் வரும். இது வந்து இப்ப சஹரான் குழுவினர் தான் செய்தது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆட்சி மாற்றம் நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக முக்கிய அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றதுதானே. ஆகவே அது எவ்வளவு தூரம் என்ன நடக்கப் போகுதுன்ற இந்த அரசாங்கம் துணிந்து அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை உள்ளு கொண்டு வருவார்களா எவ்வளவு தெரியவில்லை. ஆனால் நான் அறிந்த அளவு இந்த வருட இறுதியில் சில முக்கிய அரசியல் தலைவர்கள் கைது செய்வதற்கான சாட்சிய கூறுகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது. மற்றது வந்து இப்பொழுது இப்ப அப்படிப்பட்டவர்களை கொண்டு வரவு 100% நிரூபிக்க கூடியதாக கொண்டு வரப்பட வேண்டும் இல்லையா? அல்லது அவர்கள் வந்து இல்ல இவர்கள் வந்து நிரபராதிகள் இவர்களுக்கும் இதுக்கும் தொடர்பு என்று விடுகின்ற பொழுது அது வந்து இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். ஆகவே அதற்காக அவர்கள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதலாக வடிவாக அவர்கள் இப்பத்தி அரசாங்கம் தங்களது நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உண்மையாக யார் செய்தவர் என்று தெரியும் எல்லோருக்கும். அந்த சஹரானும் அவருடைய குழுவினர் தான் செய்தவர்கள். ஆனால் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார், அவர்கள் எப்பொழுது வெளியில் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று இனி போக போகத்தான் தெரியும்.
1: ஆமாம், முக்கியமாக மற்றொரு விடயம் கொர்னேலியஸ், அதாவது இந்த சிறையிலே நடைபெற்ற இந்த தாக்குதல்கள் அதன் காரணமாக பலர் கொல்லப்பட்டதும் பல சிறை அதிகாரிகள் அதிலே தாக்கப்பட்டதும் பரபரப்பான செய்தியாக இலங்கையிலே நடைபெற்ற ஒரு விடயம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எங்கே இப்பொழுது எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்று?
0: அப்போ முதல் வந்து இந்த சிறைச்சாலையிலே பிரச்சனை நடந்தது வந்து நிகம்பு பிரிசன்ல. அதுவும் அது மாடி மாதம், உங்களுக்கு தெரியும் மாடி மாதம் தான் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான மாதம். அந்த காலத்துல 1983 வெளிக்கடையிலே பலர் கொலை செய்யப்பட்டது. சோ அந்த ஜூலை மாதம் தான் இது நடைபெற்றது. அங்க வந்து ரெண்டு குழுவினருக்கிடையே தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இவர் வளர்ந்தவருக்கு நிறைய இந்த போதை பஸ் கடத்துவர்களை பாய்ப்பவர்கள் நிறைய பேரை பிடித்து கொண்டு போய் இந்த சிறைச்சாலைகளிலே அடைக்கிறார்கள். நினைக்கிறேன் இப்பொழுது மூன்று சிறைச்சாலைகளிலே இப்படி பிரச்சனைகள் நடந்து விட்டன. எல்லாம் அந்த அங்க இருக்க இப்ப 1000 பேர் தான் அங்க வைக்கணும் என்று சொன்னா 4000-5000 பேர் ஒரு சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்கள். அடைத்து வைக்க எல்லா இடம் அந்த பிரச்சனை இருக்கின்றது. அந்த இடம் இல்லாத பிரச்சனைகள் இலங்கை சிறைகளிலே இருக்கின்றது. இது ஒரு முக்கிய காரணம். அதனாலே உங்களுக்கு ஒரு ரூமிலே 2 பேர் தான் படுக்க எழுப்பினா அங்க 10 பேர் படுக்க போட்டா பிரச்சனைகள் இல்லையா? சோ அந்த ஒரு பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. ஆனாலும் இந்த உடனடி காரணம் வந்து அங்கு இந்த டிரக்ஸ் கடத்துறவர்களிடையே ரெண்டு பிரிவு. ஒரு குழுவினர் வந்து அங்கு அரசாங்கத்துக்கு இரகசியமாக அங்கு உள்ளுக்கு நடப்பதையும் அந்த டிரக்ஸ் கடத்துகளை

0: பற்றியையும் தகவல்கள் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அந்த உண்மையான அந்த டிரஸ் கடத்தல்களுக்கு தெரிய வந்து அவர்கள் இந்த இருவரையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டித்தான் இந்த முதல் முறை முதல் பிரச்சனை நடந்த முதல் நாள் அந்த பிரச்சனை நடந்தது. நடந்து அதிலே இரண்டு பேருக்கும் இடையிலே சண்டை நடந்து அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் ரெண்டு குழுவினருக்குமே சிறந்ததா சில கொஞ்சம் பேரான அதுல ஃபர்ஸ்ட் இறந்து நினைக்கணும் ரெண்டு பேரும் இறந்திருக்கணும். அப்பொழுது உடனே வந்து அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அவர்களை உள்ளுக்கு அனுப்பி அவர்கள் எல்லாரையும் தனித்தனியும் அடைத்து வந்து அப்பொழுது அவர்களுக்கு சில தண்டனையை இந்த காவல் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த தண்ணி தரமாட்டோம், மற்ற சாப்பாடு தரமாட்டோம், மற்றது விசிட்டர்ஸை பார்க்க விட மாட்டோம் என்ற மாதிரி சில கடுமையான தண்டனைகளை இது நடைபெறுகின்றது நடைபெறும் இது கட்டாயம் நடக்கிறது. இது அனுபவம் நான் அனுபவத்தை அதுவும் ஒரு அனுபவம் எனக்கு இருக்கின்றது வெளிக்கிடச்சிறையில இருந்த பொழுது. அப்ப இவர்கள் அப்பொழுது அங்கிருந்த அவர்கள் 40 பேர் என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் உடனடியாக 40 பேரும் ஒன்று கூடி 40 பேர் ஒன்று கூடியோ அல்லது எட்டு இருந்து அவர்கள் தாகங்கள் தங்களது பெற்றோர்களை தங்களது உறவினர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறார், காவலர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அது ஓர்கனைஸ் பண்ணித்தான் அடுத்த நாள் இதற்கான ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அப்ப அந்த 40 பேரும் என்று சொன்னால் 40 பேருக்கும் ஒரு ஆளுக்கு 2 பேர் என்ன 80 பேர் அப்படி வரவினன் தானே. அப்ப எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திப்பதற்கு இவர்களை ஒன்றிணைத்து ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்த பொழுதுதான் இவர்கள் முதலே ஆயத்தப்படுத்தி வச்சு திரும்பவும் அந்த சண்டை அங்கு பெரிய பிரச்சனைகள் நடந்து அதுலதான் 10க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் இறக்கிறார்கள். இன்னும் 19 கிட்ட அந்த இதழ் இறக்கிறார்கள். அதற்கு பிறகு அதுதான் அந்த 2வது முறை நடந்த பொழுதுதான் இவ்வளவு பேரும் அங்கு இறந்தார்கள். ஆகவே இது வந்து டிஎஸ்ஏ ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் இவர்களை கொண்டு வந்துதான் அதை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தார்கள். அதிலும் சில அவர்களிலும் சில பேர் அங்கு இறந்தார்கள். ஆகவே இது வந்து 2 ட்ரக்ஸ் அதாவது போதை வஸ்து கடத்தும் குழுவினருக்கிடையே ஒரு ஏற்பட்ட பிரச்சனை. ஆனால் இதுவும் வந்து இந்த அரசாங்கத்தை ஒரு ஊஞ்சல் ஒரு ஆட்டி வைப்பதற்காக வெளியில இருந்து நடத்தப்பட்ட ஒரு சதி என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்கு எவ்வளவு தூரம் அதை நிரூபிப்பது என்று தெரியவில்லை. அதை தொடர்ந்துதான் எல்லாரையும் வேறு வேறு இடங்களுக்கு மாற்றி வேறு வேறு சிறையிலே தண்டார்கள். அதுக்கு பிறகு 2 சிறையில் மகரகம சிறையிலையும் எப்படியோடு பிரச்சனை ஒன்று உருவாகினது. ஆனால் உடனடியாக அவர்கள் அங்கே கேஃபி போட்டு அந்த ஊர் முழுக்க கேஃபி போட்டு உடனடியாகவே டாஸ்க் போர்ஸை கொண்டு வந்து அவர்களை கட்டுப்படுத்தி அங்கே 2 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். சிலர் காயமடைந்து இறந்தார்கள். திரும்ப வெளிக்கடையிலே ஒரு பிரச்சனை உருவாக இருந்தது. ஆனால் அங்கேயும் அவர்கள் அதை உடனடியாக அடக்கிவிட்டார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலையும் சிறைக்கதிகளிடையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லி ஒரு சந்தேகம் இழந்தபடியாக உடனே அவர்கள் டாஸ்க் போர்ஸை உள்ளுக்கு போட்டு எல்லாரையும் தனியிலே அடைத்து அங்கேயும் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது கட்டுப்பாட்டுகளை கொண்டு விட்டார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர்கள் இன்னும் போத வசதி கடத்தல்களை பிடித்துக் கொண்டுதான் வார்கள். அது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நேற்றும் துபாயில இருந்து ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு ஆளை அங்கு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் போனகிழமையோ. ஆகவே அதுதான் அந்த பிரச்சனை. அதோட நான் முதல் கூறியது போல அங்கு இப்ப 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் அடைத்தால் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளின் சேர்ந்துதான் இதை உருவாக்கி இருக்கின்றது. ஆகவே அதற்காகத்தான் அவர்கள் இப்போ இந்த மரண தண்டனையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கடந்த 2 கிழமைகளாக அதற்காக ஆலோசித்து கொண்டிருக்கிறார்கள்.
1: சார், இப்பொழுது நீங்கள் மரண தண்டனை கொண்டு வருவதென்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே அந்த 2 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த மரண தண்டனை இந்த அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி மரண தண்டனை வழங்கப்படலாமா, அதாவது நிறைவேற்றப்படுமா, அல்லது அதற்கான சட்டங்கள் புதியதாக தேவையா அங்கே இலங்கையில?
0: இல்ல இல்ல, இப்ப கோர்ட்ல மரண வித்து விட்டால் இனி அது நீதிபதி அங்க ஜனாதிபதி போனா அவரது சைன் பண்ணினால் மரணத்தை நடத்தலாம். இப்ப 1976 தான் இலங்கையில கடைசியாக மரண தண்டனை நடந்தது. அதற்கு பிறகு நடக்கவில்லை, அவர்கள் அப்படியே பின்போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாமாக இலங்கை சிறையில 806 பேர் மரண தண்டனைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 52 பேர் வந்து இந்த போத வஸ்து, 58 பேர் இந்த போத வஸ்து கடத்தல் மரண தண்டனை கைதிகள். இதுல 6 பேர் பெண்கள், 52 பேர் ஆண்கள். அதுல 1 ஆண் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர். ஆக இப்பொழுது இந்த ஜனாதிபதி என்னத்தை கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அது மட்டும் இல்லாமல் அவர் கலந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த போத வஸ்து கடத்தியவர்களாக கடத்தினார்களே, அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற 58 பேர், இவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு கலந்து ஆலோசனை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த போத வஸ்து தான் இலங்கை சமுதாயத்தையே இப்பொழுது பாலடைச்சு கொண்டிருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்தாத்தான் இதில் இருந்து இவர்களை இது பயப்படுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை தான் அவர்களை அவர் இதை கருத்துக்கு இப்பொழுது மக்கள் மத்தியிலேயும் மற்ற முக்கியஸ்தர்களுடையும் ஒரு ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மற்றது வந்து இப்ப மைத்திரிபால காலத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்த உங்களுக்கு தெரியும். மைத்திரிபால வந்த கொஞ்ச காலத்துல அவர் அதிபரா வந்த கொஞ்ச காலத்துல இந்த மரண தண்டனையை தான் கொண்டு வர போறோம் என்று சொல்லி அவர் இப்பொழுது வெளிக்கடையில மட்டும்தான் 2 இடங்கள் இருக்கின்றன அந்த மரண தண்டனையை விதிப்பதற்கு. மற்ற முந்தி யாழ்ப்பாணம் மற்றது அங்கு காலியில் எல்லாம் இருந்து அது ஒண்ணு இப்பொழுது இல்லையா, அதெல்லாம் எடுத்து விட்டார்களாம். ஆகவே மைத்திரிபாலா அந்த காலத்திலே வெளிக்கடை இருக்கிற அந்த மரண தண்டனை அந்த நிறைவேற்றப்பட்ட இடத்தில் எல்லாம் இருந்து அதை செய்வதற்கு ஆக்களை தேடியிருந்தார். அந்த உங்களுக்கு தெரியுமோ இல்லையா, அந்த தூக்கிலிடுவர்கள் என்னன்னு கூறுவார் சொல்லுங்க தமிழ்ல, அலுகோஸ் என்று கூறுவாரு. சோ அதுக்காக எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தார்கள், அதுக்கு ஆக்களை தெரிவு செய்திருந்தார்கள். ஆனால் பின்பு வந்து இலங்கையில இருக்கிற மனித உரிமை முரர்கள், மனித உரிமை நிறுவனங்கள், சமய பெரியவர்கள், மற்ற உலக மனித உரிமை நிறுவனங்கள் எல்லாம் இதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்தபடியாது நடைபெறவில்லை. ஆனால் ஆகவே இப்பொழுது திரும்பவும் இவர் இப்படி ஒரு இதை எடுத்திருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கப் போகுதென்று தெரிகிறார். ஆனால் இவர் இப்பொழுது இருக்கிற அதிபர் வந்து அவர் ஒன்றை சொன்னால் வந்து மற்ற இதழுக்காக பயப்படுற ஆள் இல்லை, அவர் அதை செய்து முடிக்கிறார். சோ ஆகவே நடக்கும் போலதான் தெரிகின்றது. இப்பொழுது வெளிக்கடை நான் அறிந்த அளவு வெளிக்கடையில இப்ப அந்த 2 இடங்களும் துப்புரவு செய்யப்பட்டு அந்த முன்பு மைத்ரிபால சிறுநாயக்கால நியமிக்கப்பட்ட 2 அந்த தூக்கிலிடுபவர்களுக்கும் அவர்களுக்கும் கூறப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக அறிகின்றோம். ஆகவே அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்க இந்த போத வஸ்து கடத்தலிலே மரண தண்டனை பெற்ற அந்த 58 பேருக்கும் தான் அந்த மரண தண்டனையை கொடுக்கவும் தான் பஞ்சனா அவரை கூறியிருக்கிறார், மற்றவர்களுக்கு இல்லை. ஆகவே நீங்கள் கூறிய அந்த 2 இராணுவ அந்த 2 பேருக்கும் அவர்கள் மற்ற ஈஸ்டர் அட்டாக்கில் தானே அவர்களுக்கு மரண தண்டனை கிடைத்தது. ஆகவே மற்றவர்கள் அவர்களுக்கு இப்போதைக்கு அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆகவே முதல் கூறியது போல இப்பொழுது 86 பேர் மரண தண்டனைக்காக இலங்கையிலே காத்திருக்கிறார்கள்.
1: நன்றி கொர்னேலியஸ். மற்றது இந்த செம்மணி புதைகுழி, அதாவது இந்த மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பந்தமாகவும் சில புதிய செய்திகள் வந்திருப்பதாக அறிகின்றேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஒண்ணுதான், சந்திரியா அம்மையார் ஜனாதிபதியா இருந்த பொழுது யாழ்ப்பாணத்தில இருந்து பல்லர் காணாமல் போனது உங்களில் ஒருக்கும் தெரியும். அதாவது அந்த நாட்களிலே தமிழக விடுதலை புலிகளுடைய பல்லம் பெருசா வந்தபடியா ஒரு பயத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம் என்று சொல்லி சில நினைக்கிற இஸ்ராயல் மொசாட் போன்ற சில இன்டெலிஜென்ஸ் குரூப் அவருக்கு இந்த ஒரு அட்வைஸ் செய்தபடியா அவ இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து அதிலே பலர் காணாமல் போயிருந்தார், பல நூற்றுக்கணக்கான யாழ்ப்பாண மக்கள் காணாமல் போயிருந்தார்கள். இது சம்பந்தமா உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ரேடியோவில் ஃபாதர் அந்த நேரம் அங்கு இருந்த ஃபாதர் பெர்னார்ட் அடிகளாருடன் ஒரு பேட்டியை நாங்கள் கண்டிருந்தோம். இன்று வரை 560 மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றன. பல குழந்தைகள் பாடசாலை பொருட்களுடன் மனித எலும்பு கூடுகளாக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். போன 2 கிழமைக்கு முதல் சில எலும்பு கூடுகள் எடுத்திருக்கிறார்கள், தலை இல்லாமல், தலை மண்டை உருண்டும் இல்லாமல் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உயிரோடைய இனத்தோடைய அவர்களுடைய தலையை வெட்டி போட்டு கொண்டு அங்கு புதைத்தார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இப்பொழுது போன கிழமை இன்னொரு சிறுவனின் உடம்பு எடுத்திருக்கிறார்கள், அதாவது பெட்டியோடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் ஒரு ஸ்கூல் உடுப்புகள் மற்ற அவரோட கிளவுஸ், அவருக்கு போட்ட கிளவுஸ் எல்லாம் இருந்திருக்கு. அது இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏனென்றால் இது பெட்டியோடு அங்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இது வந்து யாரோ இந்த ஓர்கனைஸ் பண்ணி யாராவது ஒரு குடும்பமோ யாரோ தான் அந்த பிள்ளையை கொண்டு அங்கே தாட்டிருக்கிறார்கள் இல்லையா. மற்ற எலும்பு கூடுகள் ஒன்றிலும் அந்த பெட்டிகள் இல்லை, அது வந்து இராணுவம் கொலை செய்து கொண்டே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி, வெளிநாட்டு அரசியல்வாதிகளும் சரி, வெளிநாட்டு மனித உரிமை இவர்களும் சரி, இந்த இதுகளுக்கு உண்மையான நேர்மையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதாவது சர்வதேச பங்களிப்போடு விசாரணை நடத்தப்பட வேண்டும், எல்லாம் வடிவாக ஒரு எலும்பு கூட எடுத்து கொண்டு போய் வந்து அது யார் என்று கண்டுபிடிப்பது பல காலம் எடுக்கும். அதுபடி என்ன டெஸ்ட் எடுக்கப்பட வேண்டும். மற்றபடி இப்ப அந்த காலத்திலே காணாமல் போனவருடைய உறவுகளை தேடி அவர்களை தேடி அவர்களை கண்டுபிடித்து அவர்களை டிஎன்ஏ எடுத்து இந்த எலும்பு கூட ஒரு டிஎன்ஏயோடு எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று அந்த பரிசோதித்து பார்க்கணும் இல்லையா? இதுகளுக்கு எல்லாம் பல காலம் எடுக்கும். ஆகவே அதை சர்வதேச பங்களிப்போடு செய்யணும் என்று சொல்லி தமிழ் அரசியல்வாதிகளும் மற்றும் சிங்கள சில கத்தோலிக்க குருக்களும் கூட கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை இந்த பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசாங்கம் என்ன மாதிரி இதை கொண்டு செல்ல கொடுக்கிறார் என்று சொல்லி ஒன்று மட்டும் விளங்குது. முந்தைய அரசாங்கம் மாதிரி இல்லாமல் இவர்கள் நீதி சொன்னபடியால் அதை எந்தவித தடங்களும் இல்லாமல் இதை செய்ய விடுகிறார்கள் இல்லையா? இந்த எலும்பு கூடுகளை அதே நேரத்தில் இன்னொன்று நான் உங்களை சொல்ல வேண்டும். 2012 மஹிந்த ராஜபக்ஷ தலைவராக இருந்த பொழுது மாத்தலையில வந்து ஒரு பயோகேஸ் ஃபேக்டரி ஒன்று போடுவதற்காக ஒரு இடத்தை அவர்கள் துப்புரவு செய்தார்கள். துப்புரவு செய்த பொழுது அங்க வந்து 157 எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, அந்த அங்க வந்து அது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஒரு குறுகிய காலத்தில் அங்கு கொண்டே தாக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுது. என்னன்னு சொன்னால் அதுல அந்த இருக்க சித்திரவது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு மற்றது கைகளிலே ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்டது மற்றது கயிற்றிலே தூக்கி கொலை செய்யப்பட்டது போன்ற பல அடையாளங்கள் அங்கு காணப்பட்டது. ஆகவே அது ஒரு குறுகிய காலத்தில் நடந்த அந்த கொலைகள் என்றும் அந்த புதகுடியிலே கண்டப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பயோகேஸ் அந்த ஃபேக்டரி அங்க போடப்படவில்லை. ஆனால் அதுக்கு பிறகு வந்து எந்த அரசாங்கமும் இது சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஏன்னு சொன்னால் பேர்ந்தது ஆராய்ச்சி செய்து கொண்டு போகின்றவளோ அங்கு முன்பொரு காலத்திலே முன்பு வெங்கட காலத்திலே ஒரு பெரிய ஒரு இராணுவமாக இருந்திருக்கிறது. அந்த இராணுவமாவது பொறுப்பா இருந்தவர் பின்பு பிரசிடண்டா இருந்த கோத்தபாய ராஜபக்ஷ. சோ அவருடைய காலத்தில்தான் இது நடந்தபடியால் சோ அதற்கு பிறகு வந்த ஜனாதிபதிமார்கள் இதை பற்றி எந்த அக்கறையும் எடுக்கவில்லை. ஒரு பெரிய கொஞ்ச காலம் விசாரணை நடந்து போட்டால் அதை அப்படியே மூடி மறைத்து விட்டார்கள். இப்பொழுது வந்து இந்த அரசாங்கம் அது திரும்பவும் அதற்கான விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது ரெண்டே நாங்கள் பார்ப்போம். அதுக்கு ஒரு விசாரணையை எடுத்து அதுக்கான உண்மையான அது பின்னணியில் உள்ளவர்களை கண்டுபிடிக்க இந்த அரசாங்கம் முடிய போவதாக இருந்தால் அதே மாதிரி இங்கு செம்மடியிலும் செய்யலாம் தானே?
1: ஆமா.
0: ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகணும். அதை ஒழுங்காக செய்து கண்டுபிடிப்பார்களா இருந்தால் இதையும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆகவே அது அது அதை வந்து அந்த மாத்தலை பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்திருப்பதே ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்து இப்ப ஈஸ்ட் அசேக்க பார்த்தாலும் சரி இப்படிப்பட்ட கொலைகளை பார்த்தாலும் சரி எல்லாம் அவங்க நிக்குது. இந்த ராஜபக்ஷ ஃபேமிலியை சுட்டி காட்டி நிக்குது. ஆகவே இந்த நான் முன்பு கூறியது போல இந்த வருட இறுதிக்கு முதல் சில முக்கிய தலைவர்களை பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக கூறுகின்றார்கள். இப்பொழுது நேற்று இப்பொழுது இங்கு ஒரு முக்கிய ஒரு மினிஸ்டரால் வந்திருக்கிற ஜெய்பில இருந்து அவரும் இப்பொழுது நேற்று முந்த நாள் இங்கு சில பேரை சந்திச்சு கதைத்த பொழுது அவரும் கூறியிருக்க அவரிடம் கேட்கப்பட்டது நாம் இந்த கேள்வி. இப்பொழுது ராஜபக்ஷ ஃபேமிலி என்ன செய்கிறீர்கள், எப்போ பிடிக்க போறீர்கள்? அவர் சொன்ன பொறுங்கோ காலம் இருக்குது, எங்களுக்கு தெரியும் என்ன செய்து வகு விரைவில் உள்ள போவார் என்ற மாதிரி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி.
1: சார், நன்றி. நன்றி கொனேலியஸ், பல பயனுள்ள தகவல்களை தந்திருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி வில்லியம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: யாரடை நீ மோகினி உள்ளிட்ட பல பாடல்கள் மூலம் பிரபலமான பழம்பெரும் பின்னணி பாடகி ஜமுனா ராணி வயது மூப்பு காரணமாக காலமானார். ஆந்திராவில் பிறந்த இவர் தனது 7வது வயதிலேயே தியாகையா படத்தின் மூலம் பாடகியாக அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் 6000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். தமிழில் கல்யாணி படம் மூலம் அறிமுகமான இவர் யாரடை நீ மோகினி, குங்குமப்பூவே கொஞ்சுபுறாவே, செந்தமிழ் தேன் மொழியாள் மற்றும் நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி உள்ளிட்ட பல புகழ்பெற்ற பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர். டிஎம்எஸ் சுஷீலா உள்ளிட்ட பல ஜாம்பவான்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ள இவருக்கு தமிழக அரசின் கலை மாமணி மற்றும் அறிஞர் அண்ணா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவரது மறைவு தென்னிந்திய திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
1: இப்பொழுது ஜமுனா ராணியின் நினைவாக அவர் தனித்துவமாகவும் மற்றும் பிரபல இசை கலைஞர்களான சவுந்தரராஜன் மேலும் ஸ்ரீனிவாஸ் அவருடன் இணைந்து பாடிய சில பாடல்களையும் எடுத்து வருகின்றோம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஊடாக மீள் பதிவு செய்யப்பட்ட எனக்கு பிடித்த சில பாடல்களை இப்பொழுது உங்களுக்கு எடுத்து வருகின்றேன்.